விக்டோரிய தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் ஒலிபரப்பாகும் தமிழ் நாதமாம் சங்கநாதன் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் காலை வணக்கங்கள். மேல்பேர்கள் இப்பொழுது முதல் பகல் 10 மணி வரை 97.1 FM சிற்றலை ஊடாகவும், சிட்னி கன்பரா ஆகிய மாநிலங்களின் நேயர்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு சாபன 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை ஊடாகவும், சர்வதேச நேயர்கள் 3MDR.com மற்றும் www.sanganathan.net இணையத்தின் ஊடாகவும் சங்கநாத நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நேயர்களை வரவேற்பது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரமசிங்கம், என்னுடன் இணைவது செந்தில் செந்தில்நாதன். இன்றைய நிகழ்ச்சிகளாக நாதாஞ்சலி, நாதாஞ்சலி நிகழ்ச்சியில் மும்மத பாடல்களை கேட்கலாம், மங்கள வாசிய இசை, இலத்து பாடல்கள், எமது கலைஞர்கள், மெல்போர்ன் பிரம்மகுமாரி ஆச்சிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை, மத்திய மாநில அரசு அறிவித்தல்கள், சமூக அறிவித்தல்கள், காதுக்கினிய பாடல்கள், செய்திகள் மற்றும் சரண்யா பாலகிருஷ்ணன் தொகுத்து வழங்கும் இந்திய தமிழ்நாட்டு செய்திகள், பிரபல தமிழ் வைத்திய கலாநிதி செல்விமணி வழங்கும் உடல்நலவியல், திரை இசை என்பன இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இந்து மத பாடல் ஒன்றை கேட்போம்.

0: ஓம் சாந்தி. அறமே அரண் என்ற தலைப்பில் இப்போது நாம் பார்ப்போம். அறம் செய்ய விரும்பு என்று பாரதியார் கூறியுள்ளார். இந்த பொன்னான வார்த்தையின் தாத்பரியம் என்ன? அறம் என்றால் தர்மம், அதாவது தர்மம் என்றால் அனைத்து உயிர்களையும் உய்விக்கும் காரியம் செய்வதாகும். நன்மை செய்ய வேண்டும், அதுவும் இன்றே செய்ய வேண்டும். இன்றே செய்வதை இப்போதே செய்ய வேண்டும் எனும் போது எனக்கு கர்ணனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. கர்ணர் ஒரு நாள் தங்க கிண்ணம் நிறைய எண்ணெயை இடது கையில் வைத்துக் கொண்டு தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஒரு பிராமணர் வந்து கர்ணரிடம் யாசகம் கேட்டார். அவர் சட்டென்று தனது இடது கையில் உள்ள தங்க கிண்ணத்தை உடனடியாக தானமாக கொடுத்து விட்டார். இதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒருவர், ஐயனே, என்ன நீங்கள் இடது கையில் தானம் செய்கிறீர்களே, இது உகந்ததல்ல என்று கூறினார். அதற்கு கர்ணன், இடது கையில் இருந்து நான் அதை வலது கைக்கு மாற்றுவதற்குள் என் மனம் மாறிவிட்டால் என்ன செய்வது? அதனால் தர்மம் செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டால் வலது கை என்ன, இடது கை என்ன, உடனடியாக செய்துவிட வேண்டும், அவ்வளவுதான் என்றார். நாளை என்று தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு நாம் இருப்போமா என்று என்ன உத்தரவாதம் உள்ளது? ஆகவே நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சிந்திக்க கூடாது, நேரத்தை தள்ளி போடக்கூடாது. அறம் என்றால் ஒழுக்கமான எண்ணத்தோடு அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதாகும். நல்லவைகளை செய்வதற்கு தயங்கவே கூடாது, காலம் கடத்தக்கூடாது. இவ்வாறுதான் பிள்ளையார் எப்போதும் அரக்கர்களை பார்த்து கூறுவாராம், இன்று போய் நாளை வா என்பாராம். அதாவது தீய காரியம் செய்வதற்கு நாளை நாளை என்று கடத்த வேண்டும், அதே நேரத்தில் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இன்றே இப்போதே என்று சொல்ல வேண்டும் என்பார். தர்மம் தலை காக்கும் என்பார்கள். ஒருவர் மரணத்திலிருந்தோ அல்லது பெரிய ஆபத்திலிருந்தோ தப்பித்தால் அனைவரும் அவரை பார்த்து என்ன கூறுவார்கள்? இவர் வாழ்நாளில் செய்த நல்லவைகள்தான் இவரை காப்பாற்றியுள்ளது என்பார்கள் அல்லவா? ஆகவே நாம் செய்யும் அறங்கள்தான் நம்மை அரணாக காக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் நம்மை அரணாக காக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒருவருக்கு துன்பமோ கஷ்டமோ வருகிறது என்றால் வெளியில் மற்றவர்கள் யாரும் காரணமில்லை, முழுக்க முழுக்க நாம் தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரதத்திலே வரும் கதாபாத்திரத்திலே கர்ணனின் கதாபாத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அவர் தனது வாழ்நாளிலே அறங்களை அதிகமாக செய்தவர். யுத்தத்திலே அம்பு எய்யப்பட்டு குருதியோடு வீழ்ந்து கிடந்தார். அவர் செய்த அறங்கள் அவரை அரணாக காத்தது. அவர் உயிர் பிரியாமல் துடித்துக் கொண்டிருந்தார். இதையறிந்த கிருஷ்ணர் பிராமண வேடத்தில் மாறுவேடம் போட்டுக்கொண்டு அங்கு வந்து அவர் செய்த அறங்களை தானமாக கேட்டார். கர்ணனும் தான் செய்த தர்மத்தை தானமாக தந்தார். அதன் பின்தான் அவர் உயிர் பிரிந்தது. இச்சம்பவத்தின் கருத்து என்னவென்றால், உயிருள்ளவரை நாம் பிறருக்கு நல்லவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்காமல் அனைவருக்கும் நன்மைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்யும் அறங்கள்தான் நம்மை அரணாக, அதாவது வேலியாக நம்மை பாதுகாக்கும் என்பதை அறிய வேண்டும். இப்போது பரமாத்மா சிவதந்தை கூறுகிறார், தற்பொழுது பிராமணர்களுக்கு அறம் என்பது ஸ்ரீமத் என்கிறார். ஸ்ரீமத் படி நடந்தால் அந்த அறமே அரணாகிறது. அதாவது ஸ்ரீமத் என்ற கோட்டிற்குள் இருந்தால் விகாரம் என்ற மாயையிடமிருந்து தமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிறார். இந்த ஸ்ரீமத் என்ற அறவழியைத்தான் இராமாயணத்தில் லட்சுமணரேகை என்று போற்றப்படுகிறது. ராமரை தேடி சென்ற லட்சுமணர் ஒரு கோடு போட்டுவிட்டு, இதை தாண்டக்கூடாது, இதை தாண்டி வந்தால் ஆபத்தாகிவிடும் என்று சீதைக்கு எச்சரிக்கை இட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார். அதன் பின் சீதையிடம் யாசிக்க வந்த ராவணன், லட்சுமண ரேகையை தாண்டி உள்ளே செல்ல முடியாதபடி சுட்டெரித்தது. செய்வதறியாத ராவணன் சாத்துரியமாக சீதையை அழைத்தான். சீதை அந்த லட்சுமண ரேகையை அலட்சியம் செய்துவிட்டு அதை தாண்டி வந்து பிச்சை போட்டதால் தான் சீதை எத்தனை இன்னல்களை சந்திக்க வேண்டியிருந்தது என்று சித்தரிக்கப்படுகிறது. இந்த வர்ணனை சிவத்தந்தையின் குழந்தைகளுக்காகத்தான் சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரமாத்மா சிவத்தந்தை கூறுகிறார், ஆத்மாக்களான நீங்கள்தான் சீதைகள். பரமாத்மா நான் ராமரராக இருக்கிறேன் என்கிறார். நீங்கள் சீதைகள், ராமனான என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். நான் கூறும் அறவழிப்படி நடந்து செல்லுங்கள், அப்போது ராவணனை முழுமையாக அழிக்கலாம், மேலும் தர்மராஜ தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம், கம்பீரமாக முக்தி லோகத்திற்கு தந்தையுடன் செல்லலாம், பிறகு ஜீவன் முக்தி லோகத்தில் உயர்ந்த பதவி பெற்று பெருமையோடு ஆனந்தமாக வாழலாம், எண்ணிக்கையில் அடங்காத பலன்கள் நிறைந்த ஸ்ரீமத் என்ற அறவழியில் செல்லுங்கள் என்று பரமாத்மா கூறுகிறார். நாம் அனைவரும் இந்த அறவழிப்படி நடப்போம் என்று உறுதிமொழி எடுப்போமாக. மேலும் அறம் என்றால் என்ன, அதற்கான உண்மையான தாத்பரியம் என்ன என்று பரமாத்மா சிவத்தந்தை கூறுகிறார். இவ்வுலகில் வாழும் அனைவரும் சகோதரர்கள். இதை வசுதேவ குடும்பம் என்கிறார். அனைவரும் ஆத்மாக்கள், பரந்தாமம் என்ற வீட்டில் இருந்து வந்தவர்கள். அனைவரும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் ஆகிய அனைவருக்கும் தந்தை ஒரு பரமாத்மா ஆவார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே நமக்குள் எந்த பேதம் இல்லை, ஆனால் இது புரியாமல் தனக்குள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஆத்ம உணர்வு இல்லாததால் மனிதனே மனிதனுக்கு விரோதியாகிறார். ஒருவரை ஒருவர் பார்த்து பயப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அனைவரும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை மறந்து தன் இனத்தையே அழிக்க தயாராகிவிட்டார்கள். அசாந்தி துக்கத்தில் அல்லல் படுகிறார்கள். துன்பத்தில் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் இவர்களை துன்பத்திலிருந்து விடுபடுத்துவதுதான் உண்மையிலேயே உயர்ந்த அறமாகும். அதாவது உயர்ந்த சிறந்த நல்ல காரியமாகும். அதற்காக நாம் உடலை மறந்து ஆத்மா என்ற நினைவில் நிலைக்கும் போது நம்முடைய எண்ணம் இரு புருவத்திற்கு மத்தியில் நிலைக்குகிறது. எப்போது மனம் ஒரு நிலையில் நிலைக்கிறதோ அப்போது மனம் அபார சக்தியை அடைகிறது. மனம் என்பது சவுண்ட் அண்ட் லைட் ரேஸின் வேகத்தை விட பன்மடங்கு அதிகமானது என்பதை நாம் அறிய வேண்டும். மனோசக்தி மூலமாக பரந்தாமத்தில் உள்ள பரமாத்மா பரமஜோதியான பரமாத்மா சிவன் சாந்தி கடல் சுகக்கடலாக இருக்கிறார். அவரிடமிருந்து சுகம் சாந்தி என்ற ஒளிக்கிரணங்களை பெற்று நமது அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கு அந்த ஒளிக்கிரணங்களை நாம் பரப்ப வேண்டும். இதுதான் சிறந்த நன்மையான காரியமாகும். உலக நன்மை காரியம் செய்வதே சிறந்த அறமாகும். இத்தகைய உன்னத காரியம் செய்வதில் நாம் அனைவரும் ஈடுபடுவோமாக. ஓம் சாந்தி.
1: நேயர்களே, இதுவரை கேட்ட சொற்பொழிவை பற்றி மேலதிக விவரங்களுக்கு விக்டோரியா பொன்சுலாவில் உள்ள பிரம்மகுமாரி நிலையத்தை 0359711566 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும்.
2: ஆடைகளின் சாம்ராஜ்யம் ரஞ்சனா ஃபேஷன். ஆடவர் மகளிருக்கான அனைத்து ரக ஆடைகள், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தையும் ரஞ்சனா ஃபேஷனில் பெற்றுக் கொள்ளலாம்.
3: ஆயிரம் வானவில் ஒன்றாய் சேர்ந்து ஓவியம் வரைகிறதே.
2: காலத்திற்கேற்ப நங்கையர் விரும்பும் நவீன ஆடை வகைகள், மனங்கவரும் சாரிகள், பட்டு புடவைகள் என உங்கள் எண்ணங்களின் வண்ணங்கள். ரஞ்சனா ஃபேஷன் பண்டிகை காலத்தின் புத்தம் புதிய வடிவங்களிலான ஆடைகள், திருமண பட்டு புடவைகள் என அனைத்து ஆடைகளும் ஒரே இடத்தில். ரஞ்சனா ஃபேஷன், ஆடை உலகில் ஒரு அழகிய பூங்கா. ரஞ்சனா ஃபேஷன், இலக்கம் 258 பிளாக்பர்ன் ரோட், கிளான்வேவலி, விக்டோரியா 3150. தொலைபேசி 0398-0335-3. 0398-0335-3. ரஞ்சனா ஃபேஷன்.
4: ஸ்பான்சரிங் 3MTR தமிழ் ஷோ.
5: மெல்பர்ன் கார்லன்ஸ், உங்கள் சகல விதமான வைபவங்களுக்கும் தேவையான மாலைகள், பூச்செண்டுகள் மற்றும் புத்தம் புதிய பூக்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டியவர்கள் மெல்பர்ன் கார்லன்ஸ். மேலதிக விவரங்களுக்கு கதிர் சக 61403651262, மொபைல் மூலமோ வாட்ஸ்அப் மூலமோ தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். facebook.com/MelbourneGarlands. சகல விதமான பூ மாலை தேவைகளுக்கும் மெல்பர்ன் கார்லன்ஸ்.
4: ஸ்பான்சரிங் 3MTR தமிழ் ஷோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேல்மேடியிலிருந்து 97.1 FM அலைவரிசை ஊடாகவும், சங்கநாதம் .net.au இணையத்தின் மூலமும், விக்டோரியா மாநிலத்திலிருந்து விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாதமாம் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேர்களை இவ்வாறு செய்தி தொகுப்பு தொகுத்து வழங்குவது KS பகிரதன். முதலில் பிரதான செய்திகள். பெருமளவில் பீடி இலைகள் கைப்பற்றல், 10 நபர்கள் கைது, யாழ் விரிவிரையாளர் கொலை, நீதிமன்றம் உத்தரவு. மக்கள் சக்தியாக ஒன்றிணையுங்கள், ஜனாதிபதி அறிவிப்பு. 25 லட்சம் மோசடி, திரை செய்தி செயலாளர் ஆஜர். ஆஸ்திரேலியாவில் சிறுமியின் மரணம், வன்முறை அபாயம். இனி விரிவான செய்திகள். சிலாபம் கடற்பரப்பில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட 2000 கிலோகிராமுக்கும் அதிகமான பீடி இலைகளில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 இந்திய பிரஜைகள் உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி கடற்படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது 54 சாக்குகளில் அடைக்கப்பட்டிருந்த 2000 கிலோகிராமுக்கும் அதிக எடையுள்ள பீடிகள் இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்திய அடகுகள் 4 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை பொறுப்பேற்க வந்த 3 உள்நாட்டு டிங்கி படகுகளுடன் 6 இலங்கையர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 21 முதல் 42 வயதுக்கு இடைப்பட்ட கற்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள், படகுகள் மற்றும் சந்தேக நபர்கள் அனைவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கு கொழும்பு துறைமுக சுங்கத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின நிகழ்வு கொட்டகல CLA வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மறைந்த தலைவர்களை நினைவு கூர்ந்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராமேஸ்வரன் தலைமையேற்று கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அவரது அனைத்து தொழிலாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இன்றைய பொருளாதார நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின நிகழ்வுகள் பிரதேச வாரியாக நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மே தினத்தை முன்னிட்டு இலங்கை உயர் தேசிய கணக்கியல் டிப்ளோமா பட்டதாரிகள் தங்களது தொழிற்சக்கத்தின் ஏற்பாட்டில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நீண்ட காலமாக நடைபெறும் தொழில்முறை அங்கீகாரமாக குறைபாடு, சம்பள அநீதி மற்றும் சீரமைப்பில் உள்ள சிக்கல்கள் குறித்து தீவிர கவலை வெளியிட்டுள்ளனர். வவுனியாவுக்கு வருகை தந்து தற்காலிகமாக வசித்து வந்த கனடா நாட்டு பிரஜை ஒருவர் சிகிச்சை பலனின்றி தனியார் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். நோவுட் பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதான பாதைகளில் அடிக்கடி வாகன விபத்துக்கள் இடம்பெற்று வருகின்றன. 4 மாதங்களில் பாரிய அளவிலான 3 வாகன விபத்துக்களும் 2 சிறிய விபத்துக்களும் ஏற்பட்டுள்ளன. நோவுட் பிரதேச சபை நிர்வாக எல்லைகளுக்கு உட்பட்ட டிக்கோயா பிரதேசத்தில் இடம்பெற்ற தனியார் பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 27 நபர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்கும் தனிநபர் முன்னேற்றத்துக்கும் உழைக்கும் அனைத்து தொழிலாளர் மக்களுக்கும் இனிய மே தின வாழ்த்துக்களை இதொக்க பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவ துறை விரிவுரையாளர் கொலை வழக்கில் கைதான 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 14 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் தயாளினி தீவன் படுகொலை செய்யப்பட்டு தெனக்கிழப்பு பகுதியில் உருக்குலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கு நேற்று முன்தினம் மீண்டும் யாழ்ப்பாணம் நீதவான் மன்றத்தில் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம்ஏ சுமந்திரன், சட்டத்திரணி பெனிசஸ் துசானும், முதலாவது சந்தேக நபரான விதிபுரியாளரின் மருமகன் சார்பில் சட்டத்திரணி சமந்த அத்துக்ரோனாவின் வழிகாட்டலில் சட்டத்திரணி பி கௌதமனும் ஆயராகியிருந்தனர். எதிர்வரும் மே 20ஆம் தேதி நடந்துள்ள தீமாத்திலுள்ள நீதவான் எஸ் லெனின்குமார் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். புதுமடம் கடைப்பரப்பிலிருந்து படகு முகாம் மூலம் கடத்துவதற்காக வீடு ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்திய மதிப்பில் 13 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மாதம்பட்டிய போலீஸ் பிரிவின் ரன்முத்து செவன பகுதியில் பாரிய அளவிலான ஆயுஷ் போதைப் பொருட்கள் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாராணா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்தினம்
முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் உழைக்கும் மக்கள் நாடு பொருளாதார ரீதியாக பல வெற்றிகளை கண்டு கொண்டிருக்கும் ஒரு தீர்மானமிக்க தருணத்தில் இம்முறை தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதாக ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்கா தெரிவித்துள்ளார். 2025 1977 பிறகு மிக குறைந்த வரவு செலவுத் திட்ட பற்றாக்குறை பதிவாகியுள்ளதுடன் 2007 பிறகு நாட்டின் அதிக கூடிய அரசு வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. 8 பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதி வருமானம் $17 மில்லியன் தாண்டியுள்ளது. அமெரிக்க தீர்வை வரி விதிப்பு டித்வா சுறாவை மற்றும் மத்திய கிழக்கு போர் சூழல்களுக்கு மத்தியிலும் நாட்டின் அணிசேரா வெளியுறவு கொள்கை மூலம் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது. மகாஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொறம்பல பகுதியில் மின்னல் தாக்கியதில் ஒரு நபர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திரைசேரியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்த வேண்டிய 25 லட்சம் அமெரிக்க டாலர் கடன் தவணை பணம் 3 தரப்பொன்றின் கைக்கு சென்றமை தொடர்பாக விசாரணைகளுக்காக திரைசேரி செயலாளர் கலாநிதி ஹர்சன் சூரியபெருமா நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார். திரைசேரியால் மேற்கொள்ளப்பட்ட 25 லட்சம் அமெரிக்க டாலர் அளவிலான வெளிநாட்டு கடன் கொடுப்பனவு உரிய தரப்புக்கு செல்லாமல் சந்தேகத்துக்கிடமான முறையில் வேறொரு 3 தரப்பொன்றின் கைக்கு சென்றுள்ளது. இது ஒரு பாரிய சைபர் தாக்குதலாக இருக்கலாம் என பலத்த சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் இது குறித்து விளக்கம் அளிப்பதற்காகவே நிதியமைச்சின் செயலாளர் அரசாங்க நிதி பற்றி குழுவினால் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விவகாரத்தின் தீவிரம் மற்றும் அழுத்தம் காரணமாக நேற்று முன்தினம் மதியம் 1 நிதிக்குழுவின் முன் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்துக்குள் அதிக மாணவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி. எந்தவித தராதரமும் பெறாமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்கா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மலையகம் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றனர். இலங்கையில் முதன் முறையாக உழைக்கும் மக்களின் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து நிர்மாணங்களை எடுக்கும் அரசாங்கமாக உருவாகியுள்ளது. டித்வா புயலினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த விவசாய நிலங்கள் என்பன சேதமாகின நாம் உழைக்கும் மக்களுக்காக அரசாங்கம் என்ற வகையில் அதிக அளவிலான நிவாரணங்களை வழங்கினோம் என அவர் தெரிவித்தார். எதிர்கட்சிகள் தற்போது சிதறடி கிடக்கின்றன. அவர்கள் தனித்தனியே கூட்டங்களை கூட்டி மேதினத்தில் கலைக்கின்றார்கள். அவர்களால் அரசாங்கத்தின் மேதின கூட்டத்தைப் போல் அரைவாசியாவது சேர்த்துக்கொள்ள முடியுமா என சவால் விடுகின்றோம் என அவர்கள் தெரிவித்தனர். நீதியமைச்சின் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க 2 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. மேலும் ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலைகளின் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் 21 மேற்கொள்ளப்பட்ட விலை அதிகரிப்புக்கு பிறகு சந்தையில் தற்போது நிலவும் விலைகளே தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டிலிருந்து சிறுபோக வேளாண்மை செய்கைக்கான முதற்கட்ட நீர் விநியோகம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க உள்ளது. இதன்போது முதலில் சர்வதேச மத தலைவர்களுடன் ஆசீர்வாதத்துடன் வழிபாடுகளும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பெல்லவின ரக மகாவிகாரையின் வருடாந்த ஏசல பிரகான ஏற்பாடுகள் மற்றும் அனுசரணை வழங்குவது குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்சன குமாரநாயக்கா தலைமையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. வெளிமடை பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் நலத்தை நிலையம் ஒன்றில் தங்கியிருந்த சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேகநபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மது போதையில் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த 4 இளம்பெண்களை அங்குரோவத்தை தொட்ட தொழிற்சார் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 4 பெண்களும் ஹரண ரணம வெள்ளப்பிட்டிய பகுதியில் உள்ள ஆதா தொடர் ஆற்றுக்கு குளிக்கச் சென்றுள்ளதாகவும் மது அருந்திவிட்டு மீண்டும் வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்த போது வீதி போக்குவரத்து சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக எந்தவொரு கடுமையான சட்ட நடவடிக்கையும் எடுக்க அரசாங்கம் தயங்கப் போவதில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிசாத் எச்சரித்துள்ளார். தேவைப்பட்டால் பயங்கரவாத தடைச்சிட்டத்தை பயன்படுத்தியாவது
குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். களுத்துறையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணியில் கலந்து கொண்டு இந்த எச்சரிக்கையை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கான பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் உயர்ஸ்தானிகள் மேயர் ஜெனரல் நசீர் அவர்கள் அரணி மாளிகையில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூர்யாவை சந்தித்துள்ளார். திட்பாக் சூறாவளியைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய தொடர்ச்சியான ஒத்துழைப்பு மற்றும் உதவிகளுக்காக பிரதமர் இதன்போது நன்றியை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பேர்னிலிருந்து 97.1 FM அலைவரிசை ஊடாகவும் சங்கநாதம் .net.ie இணையத்தின் மூலமும் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இவ்வாறு செய்தி தொகுப்பு. யாழ்ப்பாணம் சையிட்டு திசை விகாரை அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் விசேட அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளதாக

0: காணிகள் என்பது ஆவண ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டும் இதன் மூலம் அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கை எடுக்க நிலங்களை மீட்பது எளிதாகும் எனவும் சுயிர்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 5 வயது சிறுமியின் படுகொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் சிகிச்சை பெற்று வந்த ஆஸ்திரேலிய மருத்துவமனைக்கு வெளியே வன்முறை வெடித்துள்ளது. அலஸ் ஸ்பிரிங்கில் உள்ள சமூகத்தினரால் அடையாளம் காணப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் ஜெபசன் லூயிஸ் என்பவர் உள்ளூர் நேரப்படி கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானதை அடுத்து மக்கள் அந்த மருத்துவமனைக்கு வெளியே திரண்டனர். அத்துடன் தாக்குதலில் ஈடுபடவே போலீசார் கண்ணீர் குண்டுகளை பயன்படுத்தியுள்ளனர். அந்த 5 வயது சிறுமியின் உடல் வியாழக்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அன்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு அலஸ்பிரிங்கில் அருகே உள்ள ஒரு பூர்வகுடி நகர முகாமில் குறித்த சிறுமி கடைசியாக காணப்பட்டுள்ளார். மருத்துவமனைக்கு வெளியே கூடியிருந்த கூட்டத்தினரில் சிலர் லூயிஸ் பழிவாங்கலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கூட்டத்துடன் காவல்துறை அவரை காப்பாற்றுவதாக குற்றம் சாட்டினர். பழிவாங்கல் என்பது மத்திய ஆஸ்திரேலியாவில் பூர்வகுடி மரபு வழி சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பாரம்பரிய தண்டனையாகும். பொதுவாக பூர்வீக குடும்பங்களுக்கும் குழுக்களுக்கும் இடையே நிலநடுக்கத்தை ஏற்படுத்த முயலும் வகையில் இது மூத்தோர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது. இதனிடையே வடக்கு பிராந்திய காவல்துறை ஆணையர் மார்டின் டோல் தெரிவிக்கையில் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு உள்ளான லூயிஸ் காவல்துறையினர் வந்து கைது செய்த போது சுயநினைவின்றி இருந்தார் என குறிப்பிட்டுள்ளார். அங்கு சென்ற காவல்துறை மற்றும் மருத்துவ உதவியாளர்களை சுமார் 200 நபர்கள் கொண்ட குழு தாக்கியதாகவும் அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் பிரித்தானியர்களின் எண்ணிக்கையை விட இந்தியர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் பிரித்தானிய புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை இந்தியர்கள் முந்திவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே வேளையில் இதன் காரணமாக இதுவரை இல்லாத வகையில் வீடுகளுக்கு பற்றாக்குறை ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் இந்தியர்களின் குடியேற்றம் அதிகரித்து வருவதை கண்டித்து சுமார் 10,000 பேர்கள் ஒரு பேரணியில் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தை கண்டித்து ஆஸ்திரேலிய அரசு இனவெறி மற்றும் தங்கள் நாட்டு கலாச்சாரம் மட்டுமே என்ற எண்ணத்தில் வெடித்துள்ள இந்த போராட்டத்துக்கு நவீன ஆஸ்திரேலியாவில் இடமில்லை. பல்வேறு கலாச்சாரம் தமது தேசிய கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த மற்றும் மதிப்புமிக்க பகுதி ஆகும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இவ்வாறு செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் உங்களை வானிலைகளில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கே எஸ் பகிரதன். நன்றி நேயர்களே.
1: விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் மெல்பர்னில் இருந்து ஒலிபரப்பாகும் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவைக்காக கடந்த வார செய்திகளின் தொகுப்புடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து இளங்கீரன். இலங்கையின் 2வது மிகப்பெரிய மனித புதைகுழியில் 3ம் கட்ட அகழ்வு ஆரம்பமாகி 4 நாட்களுக்கு பின்னர் மேலும் ஒரு மனித எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதைகுழியில் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 241 உயர்ந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மே தினம் மற்றும் முழு பூர்ணி தினம் என்பதால் அகழ்வு பணிகளை அரைநாள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டு பணிகள் இடம்பெற்றன. 30ம் திகதி அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு ஒரு 10 வயதுடைய ஒருவருடையதாக இருக்கலாம் என்று சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். ஒரு மனித எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதற்கமைய 241 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அகழ்ந்தெடுக்கப்பட்ட 232வது எலும்புக்கூடு 10 வயதுடைய ஒருவருடையதாக இருக்கலாம் என்று சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்தார். 7 மாதங்களுக்கு பின்னர் 2026 ஏப்ரல் 27 அன்று யாழ்ப்பாண நீதிவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் புதைகுழியின் அகழ்வு பணிகள் தொடங்கின. அகழாய்வின் 3ம் கட்டத்தின் 3ம் நாளான 29 ஏப்ரல் அன்று அகழ்வு தளத்தில் கருப்பு நிற மண் துகள்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அகழ்ந்தெடுக்கப்பட்ட கருப்பு நிற மண்ணை ஆராய்ந்தபோது அதில் ஒரு நாணய குற்றி கண்டெடுக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாபிலவு பகுதியில் தங்கள் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் வெள்ளிக்கிழமை இராணுவ படை தலைமையகத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க தயாராகிய நிலையில் அந்த போராட்டத்தை முன்னிட்டு அந்த பகுதியில் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டனர். கடல் தரை மற்றும் விவசாய நிலங்கள் என்பவற்றை வாழ்வாதாரமாக நம்பியிருந்த கேப்பாபிலவு மக்கள் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். தொழிலாளர் தினத்தின் நடைபெற ஏற்பாடாகியிருந்த இந்த போராட்டம் தங்கள் பூர்வீக நிலங்களை விடுவித்து தாயக மண்ணில் வாழ அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க பிரதான நோக்கமாக முன்னெடுக்கப்பட்டது. போர் முடிவடைந்து 17 ஆண்டுகள்

0: ஆகிவிட்டன. இருப்பினும் பாதுகாப்பு செயலகம் என்ற பெயரில் மக்களின் காணிகள் தொடர்ந்தும் அபகரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 17 ஆண்டுகளாக எமது சொந்த நிலத்தில் குடியேற முடியாமல் தவித்து வருகிறோம். எமது பூர்வீக நிலத்தில் இராணுவம் எமது வளங்களை பயன்படுத்துகின்றது. ஆனால் நாம் வீதியில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் கொலை வழக்கில் கைதான பிரதான சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 14 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் தியாளினி திலீபன் படுகொலை செய்யப்பட்டு தனங்கிழப்பு பகுதியில் உருக்கலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோர் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கு மீண்டும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துசானும், முதலாவது சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் சர்மினி விக்னேஸ்வரனும், இரண்டாவது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்ட சிரேஷ்ட விரிவுரையாளரின் மகள் சார்பில் சட்டத்தரணி சம்பந்த அதுகோரளவின் வழிகாட்டலில் சட்டத்தரணி பி கௌதமனும் முன்னிலையாகியிருந்தனர். குறித்த வழக்கின் மரண விசாரணையை எதிர்வரும் 20 நடத்த தீர்மானித்துள்ள நீதவான் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 14 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு குறுகேடுவான் இடையில் சேவையில் ஈடுபடும் சமுத்திரதேவ படகினை புனரமைக்க 2.614 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், அதனை புனரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். வடக்கு மாகாண சபையின் வர்த்தக வாணிப அமைச்சின் 2026 வருடாந்த அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற போதே அதிகாரிகளுக்கு அவ்வாறு பணித்துள்ளார். குறுகட்டுவான் நெடுந்தீவிடையில் சேவையில் ஈடுபட்டு வந்த நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான சமுத்திரதேவா பயணிகள் படகு நீண்டகாலமாக பழுதடைந்த நிலையில் காணப்படுகிறது. அதனால் பயணிகள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் படகினை திருத்தம் செய்வதற்கு 2.614 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், உடனடியாக படகை புனரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு ஆளுநர் பணித்துள்ளார். யாழ்ப்பாணம் அராலி தெற்கு பகுதியில் வயோதிப பெண் ஒருவரது சடலமானது தீயில் கருகிய நிலையில் காணப்பட்டது. அராலி தெற்கு பட்டுக்கோட்டை கழுவத்துறை பகுதியைச் சேர்ந்த 79 கைலாய்ப்பிள்ளை கமலேஸ்வரி என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் பிள்ளைகள் இருவரும் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர் பணிப்பெண் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறார். வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகள் பல தடவைகள் அவருக்கு அழைப்பு மேற்கொண்ட போதிலும் அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அயலவர்களுக்கு தகவல் வழங்கினர். இதன்போது அயலவர்கள் அங்கு சென்று பார்த்த வேளையில் தீயில் கருகிய நிலையில் சடலமாக காணப்பட்டார். சடலத்துக்கு அருகாமையில் 2 மண்ணெண்ணெய் கொள்கலன்கள் காணப்பட்டன. அவற்றில் ஒன்று முழுமையாக தீர்ந்திருந்தது. வீட்டினுள்ளே உள்ள மின் விசிறியில் கயிறு ஒன்று கட்டப்பட்டு அறுக்கப்பட்டு காணப்பட்டது. இது குறித்து பட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு 2019 நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான தகவல்கள் குறித்த உளவுத்துறை தகவல்கள் முன்கூட்டியே தெரிந்திருந்ததாக சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் சாட்சியம் அளித்த முன்னாள் பாதுகாப்புச் செயலர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இதனை தெரிவித்தார். கொழும்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராகவும் முப்படைகளின் தளபதியாகவும் இருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இந்த உளவுத்துறை தகவல்கள் தெரிந்திருந்ததாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ சுட்டிக்காட்டினார். அரசு புலனாய்வு சேவையின் அப்போதைய தலைவர் நிலந்த ஜெயவர்தனவிற்கும் இந்த தகவல்கள் தெரிந்திருந்ததாகவும், அவர் அதனை மறைக்க செயற்பட்டதாகவும் பெர்னாண்டோ குற்றம் சாட்டினார். தாக்குதல்களை தடுப்பதில் கடமையை புறக்கணித்ததாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மறந்த அவர், உரிய தகவல்கள் முறையாக ஆராயப்படவில்லை என்றும், பொறுப்பாளர்கள் இனமும் சுதந்திரமாக செயற்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் உளவுத்துறை எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் செயற்பட தவறியதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு 2023 ஜனவரி மாதம் 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கில் கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு 50 மில்லியன் ரூபாய் இழப்பீடு விதிக்கப்பட்டிருந்தது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க 2 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். குறித்த 2 போலீஸ் குழுக்களும் 2 பிரதம போலீஸ் ஆய்வாளர்களின் மேற்பார்வையின் கீழ் களமிறக்கப்பட்டுள்ளன. ரங்க ராஜபக்சவின் சடலம் 30 பிற்பகல் குளியாப்பிட்டியவில் உள்ள அவரது வீட்டுத் தோட்டத்தின் பின்புறத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் 30 முன்பகல் 10 வீட்டின் பின்புறத்திற்கு சென்றதாகவும், பிற்பகல் 2 அவரது உடலம் காணப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை திரைசேரி நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ரங்க ராஜபக்சவிடம் 3 முறை வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தது. அவர் பணியில் இருந்தபோது 1 முறையும் இடைநிறுத்தப்பட்ட போது 2 முறையும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தன. ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வெளிநாடு செல்ல தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இவரது மரணம் தொடர்பிலான பிரேத பரிசோதனை 1ஆம் தேதி குளியாப்பட்டி மருத்துவமனையில் நடைபெற ஏற்பாடாகியிருந்தது. வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய கட்டாய நடைமுறைகளை இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகள் தத்தமது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர் மற்றும் அந்தந்த பீடங்களின் மகாநாயக தேரர் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முன்னரே இயற்றப்பட்டிருந்தாலும் தற்போது இது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதியமைச்சர் ஹமகெதிர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேரர்களுக்கு இடையிலான சந்திப்பிற்கு பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மிகவும் அவசியமானது என வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் மகாநாயக தேரர்களுக்கும் இது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், பதிவாளர், பதிவு தேரர்கள் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோருக்கு இடையே அவசர கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. அதற்கமைய பௌத்த தற்காலிக கட்டளை சட்டத்தின் 41 மற்றும் 42 பிரிவுகளுக்கு அமைய மகாநாயக தேரர்கள் தலைமையிலான குழுவுக்கு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட்டின் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தலைமையில் 9 பேர் கொண்ட இடைக்கால குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த இடைக்கால குழுவில் முன்னாள் நட்சத்திர வீரர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் நிர்வாகத்துறை நிபுணர்கள் என பல்துறை சார்ந்தவர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். அதன்படி இரான் விக்ரமரத்ன தலைமையில் இந்த இடைக்கால குழுவில் ரொஷான் மகாநாம, குமார் சங்ககார, சிதத் வெத்தமுரி, பிரகாஷ் சாட்டர், துசிர ரத்வெல்ல, அவந்தி கொலம்பகே, உபில் குமார பெரும, தினல் பிலிப் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்று உங்கள் அன்பின் இளங்கீரன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 97.1 சங்கநாதம் வானொலியின். இனி வர இருப்பவை தமிழகம் மற்றும் இந்திய செய்திகள். தாவிகா தலைவர் விஜய் வருவார் என்று எதிர்பார்த்து நேற்று நள்ளிரவு முதல் 3000-க்கும் மேற்பட்டோர் வேளாங்கண்ணி தேவாலயம் முன் திரண்டிருந்தனர். சுற்றுப்பகுதிகளில் இருக்கும் வீடுகள், கடைகள், மொட்டை மாடிகளில் விஜய் ரசிகர் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அவ்வப்போது டிவி கே என்று கோஷம் எழுப்பியும் இருந்தனர். 3 மாவட்டங்களில் இருந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஏராளமானோர் ஒன்று திரண்டதால் தேவாலயத்திற்கு வழக்கமான வழிபாட்டு வந்தவர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகினர். இந்நிலையில் விஜய் வருகை ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. காலை 5:20 தேவாலயம் சார்பில் ஒளிபெருக்கியில் இதுபற்றி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சமீபத்தில் ஜோஹோ நிறுவனத்தின் தலைவி விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் விஜய் மீதான ஆதரவு அலையை சினிமா கவர்ச்சி என ஒதுக்கிவிட முடியாது. சமூகத்தில் பல்வேறு தரப்பு மக்களும் மாற்றத்தை விரும்புகின்றனர். அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை விஜய் மீது வைத்துள்ளனர். கருத்து கணிப்புகளை முழுமையாக நம்ப முடியாது. களத்தில் 3 பிரதான கட்சிகள் போட்டியிடும்போது மும்முனை போட்டியிருக்கும் சூழலில் புதிய கட்சி தன் பக்கம் கூடுதல் வாக்காளர்களை ஈர்க்கலாம். அப்போது முடிவு எப்படி இருக்கும் என கணிக்க முடியாது. அது ரொம்பவும் கடினம். அதனால்தான் இம்முறை கருத்து கணிப்புகளை நம்ப முடியாது என கூறுகிறேன். மிகச்சிறந்த களப்பணி மற்றும் பணம் பலம் இருந்தால் தமிழகத்தில் திமுக அல்லது அதிமுக இரு கட்சிகள் ஒன்றே வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். சமீபத்தில் தாவேகா கட்சியின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்கது என்பதையும் தெரிவித்துள்ளார். ஓட்டு எண்ணிக்கையின் போது பாமக மற்றும் தேஜா கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சட்டசபை தேர்தலில் அனைவரும் எல்லா கை வகையிலும் சிறப்பாக வேலை செய்துள்ளோம், எனவே ஆக்கப்பொறுத்தவர்கள் ஆரப்பொறுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். சொத்துக்கள் என் பெயரில் இருப்பதால் என் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரிந்தும் கட்சிக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் மீது யாருக்கும் ஆசை இல்லை, ஆனால் அந்த சொத்துக்கள் மீது எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது என ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்குன்றன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் அமிர்த ராஜா தேர்தலில் தோற்றால் அதற்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே காரணம் என திமுக நிர்வாகிகள் சிலர் அக்கட்சியின் தலைவருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற சித்திரை தேர்விழா முத்தாய்வு முகல் நிகழ்வாக நேற்று அதிகாலை 5:50 பக்தர்களின் கோவிந்தா கோஷங்களுக்கு மத்தியில் பச்சை பட்டுடுத்தி தங்கக்குதிரையில் மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். ஓட்டு எண்ணும் அறைக்குள் சீருடையுடன் அல்லது சீருடை இல்லாத போலீசாரை அனுமதிக்க கூடாது. தேர்தல் நடத்தும் அலுவலர் அழைத்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே வரலாம். இல்லையெனில் உள்ளே செல்லும் அனுமதி இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இன்னும் 2-3 நாட்களில் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையே அமைந்துள்ள பாக் ஜலசந்தியை ஜார்க்கண்டைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளான். மகாராஷ்டிராவின் மும்பையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய அதிரடி வேட்டையில் 1745 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் சிக்கியது. இதற்காக அந்த அதிகாரிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் நடந்த படகு விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் பார்க்கி அணை அமைந்துள்ளது. நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணையில் சுற்றுலா பயணியருக்கு படகு சவாரி இயக்கப்பட்டு வருகிறது. 2 ஊழியர்கள் மற்றும் 29 பயணியர்களுடன் படகு ஒன்று நர்மதை ஆற்றில் நேற்று முன்தினம் மாலை 6 சென்றது. ஆற்றின் மையப்பகுதி படகு சென்றபோது திடீரென சூறாவளி காற்று வீசியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணியர் அச்சத்தில் அலறினர். படகு கரையை நோக்கி திரும்புமாறு ஊழியர்களிடம் கூறினர். அதிக சத்தத்துடன் படகு பயணத்தில் பயணியரின் கூச்சல் ஊழியர்களுக்கும் கேட்கவில்லை. அதே சமயம் காற்றின் வேகம் காரணமாக வேறு திசையில் பயணித்த படகு திடீரென கவிழ்ந்தது. லைஃப் ஜாக்கெட் எனப்படும் உயிர்காக்கும் அங்கி அணிந்திருந்த பயணியர் சிலர் தண்ணீரில் மிதந்தபடி தப்ப முயன்றனர். இருப்பினும் முடியாமல் நீரில் மூழ்கினர். உடனடியாக உள்ளூர் மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு படையினர் தண்ணீரில் மூழ்கி 20 மேற்பட்டோரை மீட்டுள்ளனர். மீட்பு பணியின் போது ஒரே லைஃப் ஜாக்கெட்டில் இணைக்கப்பட்டிருந்த தாய் மற்றும் அவரது 4 மகனின் உடல்கள் மீட்கப்பட்டது. காண்போரை கண்கலங்க செய்தது. பிரித்தானியர்களை முந்திய இந்தியர்கள். ஆஸ்திரேலிய புள்ளியியல் பயணியகத்தின் தரவுகளின்படி ஆஸ்திரேலியாவில் கல்வி மற்றும் வேலைக்காக 971,020 இந்திய புலம்பெயர்ந்தோர் வசித்து வருகின்றனர். இது ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகையில் 5.2% ஆகும். இதன் மூலம் ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் பிரித்தானிய புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை இந்தியர்கள் முந்திவிட்டனர். ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் 970,950 பிரித்தானிய புலம்பெயர்ந்து உள்ளனர். 2013 பிறந்தவர்களின் எண்ணிக்கை 1,000,000 அதிகமாக இருந்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவில் அதிக எண்ணிக்கையில் உள்ள புலம்பெயர்ந்தோர் குழுவாக இந்தியர்கள் உருவெடுத்துள்ளனர். இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வார செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேல்பனியிலிருந்து சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நிகழ்ச்சியில் சமூக அறிவித்தல். மே 18, 17 கடந்து நீதிக்கான பயணத்தில் உறவுகளின் நினைவுகளுடன் தமிழர் இனவழிப்பு நினைவு நாள். திங்கட்கிழமை 18 ஹங்கேரியன் கம்யூனிட்டி சென்டர் இலக்கம் 760 புரோனியா ரோட் ஒன்டேனாவில் நடைபெற இருக்கின்றது. தொடர்புகளுக்கு 0433-0002-619 அல்லது 0452-205-399. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, விக்டோரியா. நன்றி.
1: சங்கநாதம் நேர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா பாலகிருஷ்ணன். ஸோ ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு பிளாஸ்டிக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும், அதாவது பிளாஸ்டிக்கை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் நம்ம தினசரி வாழ்க்கையில அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கொண்டு சேர்த்துருப்பேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஷோ போயிட்டுருக்க இடையில திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நம்ம நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஒவ்வொரு நாளும் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு காலநிலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிட்டு போகுது. நிறைய விஷயங்கள் மறையுது, அதில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏன் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லைன்னு தெரியல. இதனால் முக்கியமான ஒரு மோட்டர் ஸ்கில்ஸும் நமக்கு வந்து இல்லாமல் போயிடும் கூட நினைக்கிறேன். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. நம்மளில் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு பேஜாவது எழுதுகிறோம், ஏதாவது பற்றி, ஒரு வீட்டை பற்றி, ஒரு வீட்டு கணக்கு, இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கான ஒரு விஷயங்களை பற்றி, ஒரு தெரிஞ்சவங்க வீட்டோட அட்ரெஸ்ன்னு சொல்லி ஏதாவது பழங்கள். பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுகளில் ஒரு டைரி இருக்கும், அம்மா ஒரு டைரி வச்சுருப்பாங்க, இல்லைனா அப்பா ஒரு டைரி வச்சுருப்பாரு, ஏதோ ஒரு புக்கு இருந்துகிட்டே இருக்கும், அதில் வந்து பென்னு வச்சு வச்சுருப்பாங்க ஹாலில். ஸோ அதில் எழுதிக்கிட்டே இருப்போம். எழுத்து பழக்கங்கிறது நம்ம நாளடைவில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நாம நம்ம தலைமுறையினர் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது எழுதிய எழுத்துக்களில் ஒரு பாதி அளவு கூட நம்ம இந்த தலைமுறை எழுதுறது நான் பார்க்கலன்னு தான் சொல்கிறேன். நம்ம குழந்தைங்க டெய்லி ஸ்கூல் போகிறாங்க வராங்க, நம்மளும் வெளியே வேலைக்கு போகிறோம் வரோம். வயசானவங்களுக்கும் சொல்கிறேன், எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. தினசரி ஒரு பக்கமாவதும் எப்படி ஒரு புத்தக நாளிதழில் படிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே போன்று ஒரு பக்கத்துக்காவது உட்காந்து எழுதுங்க. எதையாவது நினச்சி எழுதுங்க. அன்றைய நாள் எப்படி இருந்துச்சோ அதை நினச்சி எழுதலாம். நம்மளுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எழுதலாம். நம்ம வீட்டை பற்றி எழுதலாம். நமக்கு தெரிஞ்ச மனிதர்களை பற்றி எழுதலாம். நம்ம மிஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் எழுதலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை எழுதணும். இதில் மேஜராக மறைஞ்சு போன விஷயம் என்னென்னு நான் சொல்ல வரேன்னா, கடிதங்கள் வந்து மனிதர்கள் வாழ்க்கையில் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய முக்கிய கருவியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் கம்யூனிகேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து கடிதங்கள் தான் சொல்லலாம். இந்த கடிதங்கள் வந்து இப்போது மாஸ்டராக இருக்கணும் இல்லையா? இது வந்து எல்லாமே வந்து ஏஐ அது இதுன்னு சொல்லி எல்லாமே இன்டர்நெட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லலாம். கடிதம் போடுற தூரத்துக்கு அவங்களும் இல்லை, கடிதம் வாசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்து முடிஞ்சிருது. ஸோ நம்ம நாளடியில் இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்க எல்லா விஷயங்களையுமே தாண்டி நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீடாகட்டும் எல்லாத்து வீடையும் நம்ம ஜிபிஎஸில் போட்டுட்டு கார் ட்ரைவ் பண்ணி போய் விசிட் பண்ணிட்டு வர்றதோட விட்டுறாமல் நீண்ட கால நண்பர்கள் ஊரில் இருப்பாங்க, நீண்ட காலமாக ஒரு சில மனுஷங்களை நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசணும் இல்லையா? நம்ம பேசுகிறக்கே நேரம் இல்லை. எப்போயாச்சும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்காங்களான்னு கேட்கணும், எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு விசாரிக்கணும். நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஓட்டத்தை ஒரு இடத்துல நாற்காலி போட்டு உட்கார வைங்க. ஒரு கடிதத்தை அழகாக எழுதுங்க. எழுதி ஊரில் இவங்களெல்லாம் கேட்டதாக சொல்லு. நம்ம சந்தித்த இடங்களில் இதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கா? பள்ளிக்கூடங்கள்லாம் அப்படியே இருக்கா? பழைய வாத்தியார்கள் அப்படியே இருக்காங்களா? நமக்கு பெட்டிக்கடை வச்சுருந்த மணியனா நல்லா இருக்காரா? நமக்கு எழுந்தவடையும் மாங்காயும் கொண்டு வந்த வள்ளி பாட்டி இருக்காங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விசாரிக்கிறத நம்ம நிறுத்திட்டோம்னு சொல்லலாம். இந்த மாதிரி அழகான விஷயங்களை அப்பப்போ நினைவு கூறுறதுக்கு தான் இந்த கடிதங்கள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த கடிதங்கள் அழியாமல் நம்ம தலைமுறையினர் திருப்பவும் ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வானொலியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய என்னென்னா, உங்களுக்கு பிடித்த மனிதர்களை நோக்கி உங்கள் கடிதங்கள் பயணம் தொடரட்டும். ஒரு கடிதாசி அழகாக அற்புதமாக என்னெல்லாம் பேசணும்னு நினச்சிங்களோ, என்னெல்லாம் சொல்ல நினச்சிங்களோ அதை ஃபோனில் சொல்கிறதுக்கு அப்பாற்பட்டு இதை தாண்டி நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அதெல்லாமே ஒரு கடிதமாக எழுதி கடிதத்தில் பரிமாறுங்க. அன்பாகட்டும் அரவணைப்பாகட்டும் கடிதங்களில் வந்து படித்து அதை நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம கூடயே வச்சது நினைவிற்கையெல்லாம் திறந்து திறந்து பார்க்கும்போதெல்லாம் அந்த மெமரிஸ்லாம் எந்த ஒரு விஷயத்தினாலுமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த வாரம் வந்து புதுசாக இந்த ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன், சேர்த்துட்டேன். இதை அடுத்துக்கடுத்து கொண்டு போக முடியுது. நம்ம எல்லாத்து கையிலேயும் தான் இருக்குது. கடிதங்களை திரும்பவும் எழுத ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய அன்பான மனிதர்களில் திரும்பவும் கடிதங்கள் மூலியமாகவே நேசிக்க ஆரம்பிக்கலாம். நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தி நெக்ஸ்ட் பை ஃப்ரம் சரண்யா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
3: பிரபல தமிழ் வைத்தியர் கலாநிதி செல்வி மணி வழங்கும் உடல்நலவியல் கேட்கலாம்.
4: சங்கநாதம் நேயர்கள் அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது நல்லெண்ணெய் பத்தி. எல்லாம் எந்த விதமான எண்ணெய் வந்து சமையலுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு எல்லா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எதை நாங்க பயன்படுத்தலாம் பெரும்பாலும் அப்படின்னு, முக்கியமா பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான். நம்ம மூதாதையர்கள் உட்பட தமிழ் மக்கள் அனைவரும் நம்ம அதிக அளவுல உபயோகிச்ச எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயில அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு. அது உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி, வெளியில தடவினாலும் நல்ல விதமான பலன்கள் இருக்கு. அது என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனா இங்க சுத்தமான செக்கில் ஆட்டிய எண்ணெய் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் என்ன உபயோகிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கானிக் கோல்ட் பிரஸ் கோகனட் ஆயில். அதாவது இதே இந்த தேங்காய் எண்ணெய் இதய நோய் இல்லாதவர்கள், அது ஏற்கனவே வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதிக அளவில் உடல கொழுப்பு சத்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட வேணாம் தேங்காய் எண்ணெய். மற்றபடி மற்ற அனைத்து வயதினரும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சூடு செய்யாத இடங்கள்ல, சூடு செய்ய தேவையில்லை அப்படின்ற இடங்கள்ல, சாலட்லாம் நீங்க ஆலிவ் ஆயில் உபயோகிக்கலாம். இந்த மூன்று எண்ணெய்கள் மிக முக்கியமாக உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது. உடலுக்கு மட்டுமில்ல உள்ளத்திற்கும், அதாவது நம்ம மைண்டுக்கும் நல்லது செய்யக்கூடியது. நான் போன வாரம் சொல்லியிருப்பேன், நம்ம மூளையே நம்ம ஹேக் செய்யணும். அதாவது என்ன செய்யணும்னா, மூளையை என்னெல்லாம் செய்தா, என்ன உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்டா மூளைக்கு சந்தோஷம் கிடைக்குமோ, அதாவது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் வந்து சுரக்குமோ, அந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல மிக முக்கியமாக நல்லெண்ணெயும் ஒரு பங்கு வகிக்கிறது. இது நம்ம சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சேர்ந்த உணவுப் பொருளை சாப்பிடும்போது மூளையில செரட்டோனின் என சொல்லப்படக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. அதுதான் நமக்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்றோம். அப்போ நமக்கு மனதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், அதனால நல்ல தூக்கம் வரும். ஸோ அதனால நல்லெண்ணெய், சுத்தமான செக்கிலாட்டியே நல்லெண்ணெய் கிடைத்தால் நீங்கள் அதில் சமையல் செய்து சாப்பிடும்போது மிகுந்த பலனை தரும். அப்போ இப்போ இதனுடைய சத்துக்கள் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதில் மிக முக்கியமாக கால்சியம் சத்து ரொம்ப அதிக அளவு இருக்கு. அது கால்சியம் சத்து உங்களுக்கு தெரியும், எலும்பு பற்கள் இவைகள்லாம் பலமாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கு. அடுத்ததாக இதில் இரும்பு சத்து இருக்கு. கருப்பு நிற உணவுப் பொருட்கள் அனைத்திலுமே வந்து இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு தெரியும். அதன்படி இந்த கருப்பு எள்ளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு வேணும், நம்ம உடம்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திட்டா எந்த விதமான நோய் கிருமிகள்ல இருந்தா நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லையா. அந்த மாதிரியாக நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ள வேதிப்பொருட்கள் செசமின், செசமோலின், செசமால் என சொல்லப்படக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் இருக்கு. இது எந்த விதமான நோய்களும் நம்மளை தாக்காத மாதிரி நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து ஒமேகா 3 என சொல்லப்படக்கூடிய மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய இந்த அமினோ அமிலமும் வந்து இந்த நல்லெண்ணெயில இருக்கு. அடுத்ததாக இங்க ஆஸ்திரேலியாலும் பாத்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் இந்த ஆர்கானிக் செக்ஷன்ல சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் தஹினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பேஸ்ட். இந்த தஹினி பேஸ்ட் எதுல செய்யறாங்கன்னா இந்த எள் இருக்கு இல்லையா, எள்ள வந்து நல்லா நசுக்கி அதை வந்து பேஸ்ட் மாதிரி செய்து அதை தான் வச்சிருக்காங்க. அப்போ அந்த தஹினி பேஸ்ட்டை வந்து வாங்கி நீங்கள் பிரெட்டில் பிள்ளைகளுக்கு தடவி கொடுக்கும்போது பீனட் பட்டருக்கு பதிலாக இல்லை சாதாரண பட்டருக்கு பதிலாக இந்த தஹினி பேஸ்ட்டை கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, காப்பர், அயன், ஜிங்க்கு, B6 இது எல்லாமே இருக்குது. வைட்டமின் இ அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வைட்டமின் இ தான் வந்து வயதான தோற்றத்தை உண்டாக்காமல் தடுக்கக்கூடியது வைட்டமின் இ தான். அப்போ வைட்டமின் இ உள்ள பொருட்கள் ஃபேஸ் பேக் அவங்கெல்லாம் போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம இந்த நல்லெண்ணெயே சிறிதளவுக்கு மஞ்சளில் கலந்து நீங்க முகத்துக்கு தடவிட்டே வரும்போது முகத்துல ஒரு விதமான பளபளப்பு வர்றதை பார்க்க முடியும். நல்லெண்ணெய் சேர்ந்த சாப்பாடை சாப்பிடும் போதும் நமக்கு அந்த வயதான தோற்றம் தள்ளி போகப்படும். ஸோ அந்த மாதிரி இந்த நல்லெண்ணெய் எல்லா விதத்திலும் உதவிகரமா இருக்கு. அப்புறம் சித்த மருத்துவத்திலன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான 80% தைலங்கள், அதாவது மசாஜ் செய்வதற்காக தைலங்கள் செய்யறோம் இல்லையா, உடல் வலி போக்குறதுக்கு அந்த மாதிரியான மசாஜ் தைலங்கள் அனைத்திலும் வந்து செய்யக்கூடிய பேஸ் தைலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் தான். ஏன்னு கேட்டா நல்லெண்ணெய் என்ன செய்யணும்னா இது மிகச்சிறந்த கிருமி நாசினி, அடுத்து உடம்பில் உள்ள வீக்கத்தை நீக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கும். அப்போ அந்த மாதிரியான எண்ணெயை தான் வந்து நம்ம உடலில் கொடுக்க முடியும். அந்த காலத்திலாம் வாரத்திற்கு ஒரு முறை நல்லெண்ணெய் எடுத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முதல் பூசி அதன் பிறகு குளிப்பாங்க. என்ன நடக்கும்னா இது உடலினுடைய சூடு தன்மையை உடலிலிருந்து எடுத்து ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ வெயில் காலங்களில் அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா மாதிரி வெயில் எப்போதும் இருக்கக்கூடிய நாடுகளில் இதை உபயோகிக்கலாம். நம்ம வந்து குளிர்காலங்களில் நல்லெண்ணெயை உபயோகித்து தலைக்கு குளிக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்யும்போது குளிர்தன்மை அதிகமாகிடும், சளி காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால சீதோஷ்ண நிலையை வந்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வந்து இந்த எண்ணெயை உபயோகிக்கணும். அடுத்ததாக இந்த எண்ணெயை இந்த சித்த மருத்துவத்தில் எல்லா பெரும்பாலும் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தோலில் ரொம்ப சீக்கிரமாக உறிஞ்சப்படும், ரொம்ப சீக்கிரமாக உறிஞ்சப்பட்டு கொழுப்புத்தன்மையை மெயின்டைன் செய்யும். அந்த கொழுப்புத்தன்மைன்னா நல்ல கொழுப்புகளை வந்து மெயின்டைன் செய்ய உதவும். அதன் பிறகு இது ஒரு தோலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறது, ஒரு பளவளப்பை கொடுக்குறது நல்லெண்ணெய். அடுத்ததாக இந்த பல ஆயிரம் ஆண்டுகளாகவே நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நல்லெண்ணெய் வந்து பல் ஈறுகள் பலமாக இருக்கிறதுக்காகவும் பல் ஆட்டமெல்லாம் நிற்பதற்காகவும் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த நல்லெண்ணெயை வாயில வச்சு நல்லா குப்பு வச்சு அதன் பிறகு வந்து உமிழ்ந்துருவாங்க. இதுதான் வந்து மேலை நாடுகள்ல ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆயில் புல்லிங்னு ரொம்ப ஃபேமஸா மாறிட்டே வருது. இது என்ன செய்யணும், பல்லீர்கள் பலமா இருக்கிறதுக்காக உபயோகம். இது தமிழ் மக்கள் ரொம்ப பழங்காலமாக பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒரு மெத்தட் தான். அடுத்தது இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஊறுகாயிலெல்லாம் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் போட்டு நம்ம செய்யும்போது நல்லெண்ணெய் தான் சேர்ப்போம். ஏன் நல்லெண்ணெய் சேர்க்குறாங்க ஊறுகாயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல், இது மிகச்சிறந்த ஒரு பதப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதாவது ரொம்ப காலம் கெடாமல் பார்த்துக்கோம், எந்த ஒரு உணவுப் பொருளையும் ரொம்ப காலம் கெடாமல் பார்த்துக்கோம். அதாவது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த நல்லெண்ணெய். அப்போ நேச்சுரலாக வந்து எந்த பொருளையும் ரொம்ப நாள் கெடாமல் பாதுகாத்துக்கிறதுனால தான் ஊறுகாய்களெல்லாம் வந்து நல்லெண்ணெய் பார்த்துலாம் சேர்ப்பாங்க. அடுத்ததாக இதை நம்ம சமையல் தினமும் உபயோகித்து சாப்பிடும்போது கேன்சர் கட்டிகள் வராமல் தடுக்கும். அவர் தான் சொன்ன இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும், எந்த கிருமிகளையும் வந்து நம்ம உடலில் வளர விடாது. ஸோ அந்த மாதிரி காரணங்களால தான் வந்து இந்த கேன்சர் கட்டிகள் வரவிடாமல் தடுக்கும் ஒரு செய்கையை இது செய்யுது. அப்போ சமையலுக்கு தாளிப்பம் செய்வதற்கோ அல்லது பொறிப்பதற்கோ இந்த எண்ணெய் மிகச்சிறந்த முறையில் நல்ல பலனை தருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் கோல்டு பிரஸ்ட் ஆயில், அதாவது எள்ளை வந்து வறுக்காம அதுல இருந்து கோல்டு பிரஸ்ட்ல எடுக்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணெய் வந்து மிகச்சிறந்த பலனை தருது. அதாவது வறுத்த எண்ணெய் விட இந்த கோல்டு பிரஸ்ட் ஆயில் வந்து மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா நம்பப்படுது. என்னாலன்னு கேட்டீங்கன்னா, வறுக்கும்போது அதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து ரொம்ப குறைவு. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம சத்துக்கள்லாம் ஆவியாயிடும். சத்துக்கள், அதில் உள்ள சத்துக்கள், முக்கியமான வேதிப்பொருட்கள் சத்துக்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த சத்துக்கள் எல்லாம் ஆவியாக மாறிடும். அதனால நம்ம உடலுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் போயிடும். அதனால ஹோல் ஃப்ரெஷ் பிஸ்கில் ஆட்டிய எண்ணெய் கிடைத்தா நீங்கள் கண்டிப்பாக சமையலுக்கு தாராளமாக உபயோகிக்கலாம். எல்லா வயதினரும் உபயோகிக்கலாம். சிறிய பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும், அதே மாதிரி பெரியவர்களுக்கு இது கேன்சர் வராமல் பாதுகாக்கும், இரத்த கொழுப்புகளை எல்லாம் கரைக்கும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யுது. மிகச்சிறந்த சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்டர், அதாவது சன்ஸ்கிரீன் மாதிரியாகவும் செயல்படும். நல்லெண்ணெய் தடவி குளிச்சுட்டு நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா சன்ஸ்கிரீனே தேவையில்லை, அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்ததாக வேற என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் வந்து எந்த அளவுக்கு உபயோகிக்கலாம், ஒரு நாளைக்கு சமையல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60% நல்லெண்ணெய் உபயோகிக்கலாம். அடுத்ததாக ஒரு 20% தேங்காய் எண்ணெய், 20% ஆலிவ் ஆயில், இது எல்லாத்தையும் இந்த மாதிரியான ஒரு ரேஷியோவில் நீங்கள் தினமும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டே வரும்போது மிகச்சிறந்த பலனை உண்டாக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு எள்ளு சேர்ந்து தின்பண்டங்கள், எள்ளும் வெள்ளமும் சேர்ந்து தின்பண்டங்கள்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நரம்பு வந்து நல்ல உறுதியாக இருக்கும், மூளை வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களிலும் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு, வீட்டில் சமைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டா எண்ணெயில் எண்ணெய் எது சிறந்த எண்ணெய், உணவுப் பொருட்களில் எது சிறந்த உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆராய்ச்சி செய்து நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டும் தேர்ந்தெடுத்து நாம் சமைச்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைகளும் வந்து ஆரோக்கியமாக வளருவாங்க, வேறு விதமான நோய்களிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக பெரும்பாலும் என்னோட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட பெரும்பாலானவர்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு. அப்போ டயபெட்டிஸ் இருக்கு, எங்களோட டெய்லி ரொட்டீனில் என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நாங்கள் சேர்த்துக்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், டயபெட்டிஸ் இருக்கவங்க என்ன மாதிரி சாப்பிடணும், என் வாக்கிங் போக சொல்லுவாங்க டாக்டர். அப்போ எதுக்காக வாக்கிங் போக சொல்கிறாங்க, காலையில் 30 மணி நேரம், சாயந்தரம் 30 மணி நேரம், எதுக்காக போக சொல்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யும்பொழுது அதான் நம்ம டெய்லி ரொட்டீனாக மாற்றிக்க முடியும். ஏன்னா நடைப்பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத குளுக்கோஸ் நிறைய சேர்ந்துருக்கோம் டயபெட்டிஸ் இருக்கும்போது. அப்போ தேவையில்லாத குளுக்கோஸ் ஒரு ரத்தத்தில் கலந்துருக்கு இல்லையா, அந்த குளுக்கோஸை எல்லாத்தையும் நம்ம நடக்கும்போது நம்ம தசைகளுக்கு நம்ம மசில்ஸுக்கு அது வந்து உணவாக மாறிடும். அது உணவாக எடுத்துக்கும்போது நமக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இல்லாமல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் கண்டிப்பாக நடைப்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி செய்யும்போது இன்சுலினும் வந்து நேச்சுரலாக தூண்டப்படும். இன்சுலின் நேச்சராக தூண்டப்படும் போது நம்ம சர்க்கரையின் அளவை இன்சுலினே வந்து சரியான அளவில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த காரணங்களாக நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தமும் குறையும். காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது நல்ல தூக்கம் வரும், மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைஞ்சாவே வந்து சர்க்கரை நாள அளவும் சரியான லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய உணவுப் பொருட்கள் வந்து மிக முக்கியமாக இதெல்லாம் உங்களோட தினமும் தினசரி சாப்பாட்டுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. வைட்டமின் B3 இருக்கு கோதுமையில, அதனால கோதுமை வந்து இன்சுலின் வேலை செய்ய தோண்டும். அதனால கோதுமை சிறிதளவுக்கு சேர்க்கலாம். இந்த பட்டை தீட்டப்படாத நல்ல கோதுமையை அரைச்சு அந்த பவுடர்ல செஞ்ச ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சாப்பிடலாம். பொட்டுக்கடலை, பட்டாணி, ஆப்பிள், கொய்யாப்பழம் ரொம்ப நல்லது, மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய் கிடைச்சதுன்னா நெல்லிக்காய் சாப்பிடலாம். வறுக்கப்படாத பருப்புகள், முந்திரி, பாதாம், வால்நட், இது எல்லாத்தையும் வந்து நீங்க சிறிதளவுக்கு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விதமான நோய்க்கும் இஞ்சி மிக சிறந்ததுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். அதுல கிஞ்சிரோன்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கனால அதனால இதை என்ன செய்யும்னா இன்சுலினை தூண்ட செய்யும். இன்சுலினை தூண்ட செய்ய குளுக்கோசினுடைய அளவை சரியான லெவல்ல வச்சுக்கிறதுக்கு உதவும். அதனால இஞ்சி உங்களோட சாப்பாட்டுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த பூண்டு, முட்டையோட வெண்கரு, பாகற்காய், வெந்தயம், துளசி, மஞ்சள், இதெல்லாம் சாப்பாட்டுல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள்பட்ட நிலைகள், சர்க்கரை நோயால் ரொம்ப வருஷமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்பு நோய்கள் வரும். அதாவது நியூரோபதின்னு சொல்லுவோம், நரம்பு நோய்கள் வரும். அதாவது உள்ளங்கால் எரிச்சல், உள்ளங்கை எரிச்சல், இதையெல்லாம் வரும். அதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த உணவுப் பொருட்கள்லாம் ரொம்ப உதவிகரமா இருக்கும். அப்புறம் நாளறிவில் கேட்ராக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். வந்து கேட்ராக்ட்ல இருந்தும் தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை சரியானதா தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது. அடுத்தது உடல் எடையை குறைக்கணும். உடல் எடை சரியான அளவுலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது வேறு விதமான எந்த பயிற்சிகள் நம்மளுடைய சர்க்கரை அளவை குறைக்கிறதோ அந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகள் செய்யலாம். அடுத்து நடைபயிற்சி மிக மிக முக்கியம். ஸோ இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நீங்க உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை உணவின் மூலமாக சிறிதளவுக்கு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். ஸோ இது மாதிரி தேர்ந்தெடுத்து எல்லா உணவையும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். தமிழை வணங்குவோம், தமிழ் மருத்துவத்தை போக்குவோம். அடுத்த வாரம் வேறொரு நோயை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

இத்துடன் இவ்வார நிகழ்ச்சியில் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலும் தொழில்நுட்பத்திலும் என்னுடன் இணைந்து தனது பங்களிப்பை வழங்கிய செந்தில் செந்தில்நாதனுடன் நேர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரம.